0: foist a case on them and make treat them as a criminal is very inappropriate. And I can tell you from my own personal experience, I've gotten beaten by the people in the jail, the wardens in the jail at night when I was there just as a political prisoner during the DMK regime.
1: Tell us what happened at that time. You know, you spent some time in jail, you're saying. What was the mood? What was the reaction at that time?
0: Well, that's a time where one of the parliamentarians by the name of Anbarasu was also jailed with us, together with Mupanar and other people. We were in the jail, central jail. There are two parts in the front and the back. I said I will be only with the workers, so I went to the second part of the jail. And at night, they have removed the name tags of the wardens who are also in the jail for sentences and started beating us. And I, because they have to take Anbarasu MP who has to go to the parliament. Now, in that process, I got hit and I ran and hid because we were in the open grounds. I hid myself in one of the cell and I cried, not because I got hit, but because I ran away during the independence movement. People have gotten hit because Mahatma Gandhi said when fought, whereas I just ran away. I felt bad about it. That's my experience in the jail.
1: All right. Amerika Narayanan, thank you for speaking to NDTV. The DMK is so far not reacting, but we'll get a reaction from them. It's certainly something that the DMK will want to clap back on, and we'll get you that reaction once we get it. Moving on now, there's more, there's a bigger political eruption that is brewing in Tamil Nadu. It's seeing a big political face-off over who gets to be the opposition's 2029 prime ministerial face. And it is Vijay versus Rahul Gandhi. Who would have thought that this was going to happen? But that's what has been brewing for the last 4 or 5 days. TVK leaders are obviously pitching Vijay as a potential prime ministerial face. That suggestion by one particular leader has been viraling for the last 1 week, arguing that Tamil Nadu could decide who leads the country. The Congress, however, and remember the Congress is an ally to the TVK in Tamil Nadu, has made it clear that, like the last few elections, Rahul Gandhi remains its choice for the 2029 opposition election face, prime minister face. Now, the war of words has intensified to such an extent that you've got Congress and TVK it out in the open. At the same time, Vijay's camp said that there is no need to speculate this early, which is a little rhetorical because so much of power projection finally comes down to projecting who is going to lead the race or the opposition in 2029. So Vijay versus Rahul Gandhi may be politically hypothetical at this point of time, but there is some substance to it. The 2029 Prime Minister battle has clearly already begun because one person is the Chief Minister of Tamil Nadu and the other is ally, is the country's leader of the opposition.
2: எந்த சர்ச்சையும் இல்லை. இது வந்து எல்லாரும் பொதுமக்கள் எப்பயுமே வந்து தமிழகத்திலேருந்து ஒருத்தர் வரணுன்றது எல்லாரும் வந்து ஆசைப்பட்டது ஒன்று. அந்த காலகட்டத்தில் எப்படியோ அது மாதிரியான ஒரு இயற்கையே ஒரு விஷயத்தை உருவாக்கணும். நம்ம இதை போய் நம்ம விவாதிக்கிறதோ இதுவோ உங்களுக்கு எந்த முரணும் கிடையாது. உங்களுக்கெல்லாம் சுவாரஸ்யம் வேணுன்றதுக்காக நீங்கள் டெய்லி எல்லார்ட்டையும் இதை கேட்டுட்டு இருக்கீங்க. இதில் எந்த முரணும் கிடையாது. எல்லாமே வந்து இயற்கையாக போன வருஷம் இதே நேரம் யாராவது வந்து தமிழக வெற்றிக்கலம்னு ஆட்சிக்கு வரும்னு சொன்னால் எல்லாரும் என்ன எல்லா பத்திரிகையும் என்ன சொன்னீங்க, எல்லா கருத்துக்களும் என்ன சொன்னீங்க, ஆனால் நாங்கள் ஆணித்தரமாக சொன்னோம் எங்களுடைய தலைவர் முதலமைச்சர் ஆவார்னு சொல்லிட்டு. இயற்கை தானாகவே உருவாக்கும். அதனால் நம்ம அது வரைக்கும் இல்லை அது வரைக்கும் நம்ம இதை பற்றி நம்ம இதை பேசிக்கலாம். இல்லை அது வரைக்கும் நீங்கள் இதை வந்து நம்ம பேசிகிட்டே இருக்க வேண்டாம்.
3: அதாவது வந்து 2029 நீங்கள் அந்த விஷயத்த பார்ப்பீங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க வெளில இருக்கிறாங்களா உள்ளே போகிறாங்களா அப்படிங்கிறதும். ஏன்னா இப்போ நம்ம வந்து தளபதியை வந்து சிஎம் சீட்டில் உட்கார வச்சதே வந்து நம்ம காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி சார் தான். ஸோ அவரே தான் வந்து நம்ம தளபதியோட கையை பிடிச்சி 2029 கூப்பிட்டு போய் அங்கே வந்து உட்கார வைக்க போகிறாரு.
4: TVK MLAs, they are all still, they are in the fan basis. Okay, so they have come from a fan, film industries as a fan basis. Definitely they will be saying that, but politically the leaders have taken a stern decision that 29 our Rahul ji will be the prime minister.
1: Vijay Gopal is back with me from Chennai because this is a

0: really fit the bill to become the Prime Minister. Vijay today on the floor of the House also announced that his government would drop the cases filed against farmers and teachers for various protests that happened over the last several months during the DMK regime in Tamil Nadu. And he made it appear that he was the first one to drop such cases that had triggered a war of words with the leader of opposition, Udayanidhi Stalin, listing how his dad as Chief Minister, M.K. Stalin, during his tenure, had dropped cases against farmers, teachers and fishermen, particularly referring to the long agitations held in Kudankulam against the then upcoming Kudankulam power plant, besides farmers and other people in different walks of life.
1: ஜனநாயக முறையில் குரல் கொடுத்த மக்களுக்கு உரிய அனுமதிகள் மறுக்கப்பட்டதோடு இன்று வரையிலும் அவர்கள் மீது பதியப்பட்ட வழக்குகளால் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். ஜனநாயக உரிமைகளை மதிக்கும் நமது அரசு கடந்த ஆட்சியாளர்களால் விவசாயிகள் மற்றும் ஆசிரியர்கள் கோரிக்கைகளுக்காக அமைதியான முறையில் போராடிய போது அவர்கள் மீது பதிவு செய்யப்பட்ட வழக்குகளை மனிதநேய அடிப்படையிலும் ஜனநாயக கொள்கைகளின் அடிப்படையிலும் அனைத்து வழக்குகளையும் திரும்பி பெற முடிவு செய்துள்ளது.
2: ஒரு அமைச்சர் பேசும்பொழுது இதுதான் வரலாற்றிலேயே முதல் முறை வழக்குகள் வாபஸ் பெறப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அது சரியான தகவல் அல்ல. எங்களுடைய தலைவர் எங்களுடைய ஆட்சியின் போது குடியுரிமை திருத்த சட்டம், வேளாண் சட்டம், எட்டு வழி சாலை போராட்டம், கூடன்குளம் அணு உலை, அண்ணன் அமைச்சர் அண்ணன் வன்னியரசன் சொன்னது போல கூடன்குளம் அணு உலை, ஹைட்ரேன் மீத்தேன் போராட்டம் உள்ளிட்ட போராட்டங்களில் ஈடுபட்டவர்கள் மீது போடப்பட்ட 5000 மேற்பட்ட வழக்குகளை எங்களுடைய தலைவர் முதலமைச்சராக இருக்கும்போது வாபஸ் பெற்றிருக்கிறார். ஒன்றே ஒன்று மட்டும் குறிப்பிட விரும்புகிறேன். அப்பொழுது எங்களுடைய தலைவர் முதலமைச்சர் அவர்கள் 110 விதியின் கீழ் அவர் அனௌன்ஸ் பண்ணவே இல்லை. அதிகாரிகளை கூப்பிட்டு சொல்லிவிட்டு இந்த வழக்குகளை வாபஸ் சென்று இந்த அவையில் தெரிவித்தார்.
0: Vijay, as the opposition says, dropping of cases against farmers or teachers is quite normal, but is it a clear strategy by the ruling TVK to make sure they gain political mileage now that the assembly proceedings are going live?
3: Indeed, Sam, you know, how Gen Z and their young voters, women voters played a crucial role in electing TVK government into power. Even government employees played a very crucial role in electing TVK chief, C. Joseph Vijay, into chair of Chief Minister's chair. So now TVK Chief Minister Vijay has announced saying that TVK government will take appropriate steps to drop, to withdraw all the cases which was registered against the farmers and teachers during previous DMK-led government between 2021 to 2026. But it was announced under Rule 110. So DMK objected this, saying that if such announcement made under Rule 10, so opposition parties will not get a chance to discuss on this matter. But Speaker warned the DMK MLA saying that he will take action against this if the DMK MLA continues to create obstruct Chief Minister's speech. But immediately DMK whip also intervened and MLAs allowed Chief Minister to continue to speak, and also Chief Minister made announcement. He also criticized DMK, saying that previously DMK government oppressed the protest organized by teachers and farmers. You know, very interestingly, Chief Minister also made a point saying that Parandur farmers and Thiruvannamalai SIPCOT farmers, they hold a protest, and even Gundas Act was invoked by the then DMK government. So all cases will be withdrawn by TVK government. But immediately DMK senior leader K. Nehru intervened and made a point, very interesting, important point, saying that if this is not something to be announced under Rule 110, because government should withdraw the cases only through courts. So through courts, if court is not accepting to withdraw some cases, it would become illegally, it would not be become valid. So these are all the points made by the DMK. But however, CTR Nirmal Kumar, law minister, gave clarification: the government will take appropriate steps to withdraw all cases through public prosecutors. But it would be we have to wait and see how TVK government going to handle this. But it's a strong message to government employees, and even Udayanidhi Stalin made a point their government has not announced anything under Rule 110, but a speaker submitted proof and Udayanidhi also withdrawn his statement regarding his government under Rule 10. Sam.